0: 平常龙青年青年看，别给龙青年谈的龙青老起来先输赢。
1: 你在电脑了呀？我进入了对白车，那么写不来，对吧？几度过了呀？那，我的徐子玉，他几度是写不来，几度写给明天的去，他过呗，跟这样。他们说过，几度给车久久不贴到那么个，一是今年因为那么当他们所说的结巴一瓦汤，他可能性格，我都因为那么当他们所说的结巴难。都是这个干了呀，对不说个头，做点个乐章，明年几度是大下不得，几度搞了呀？那早晚了呀？那提纲你去送人不得，早晚肯定送我这边是呢。今就一个就不拉，出不家那几度人送不得，提纲你是在哪了？提纲你不第一点被扩断了呀？几千年按照文景堂一席的七度子呢？听到早你点不得，唐伯几度个车个逐逐的看着的，第一点不谈，你不得看的是呢？车久久不贴大个，等你腾扛点被出的呢？按照了软都切不得。提纲第二人呢？呢群外今就一个就不拉，西边拉起多了。拉的卡的点么的白是呢？按住了呀，有点么的啊，有点么的。打有点么的，提纲你别搞了呀，群外出不三十多了，出不西边成名的，苦的么三万成名的热。第一按住了卡的点么的白是呢？今就给出国没一了，考古也不提。第一出国的今就出国没一热，天上出国家的送么的？哦，出国家那太卡的。几度人送不得，加上今就给出国没有教育的，大三不了就学会那看的是呢，今就给一个就不贴大人不得，点不着罢了啊！今就给一个就不贴大了，今就给出国没有家外，他们这不，他们那么的肯定吃不着是呢，他们俺们说几度给钱。就一住住的三万钱不是完了，今就一个住不得大了，今就个出国没有家的送完了，对的。今就给拆的就记得是完了，光了今就住了呀，今就个出国没有家住的住不是完了。但是呢，上街就看晒的，今就给拆的呢就记得。第二呢，卡的马场话的是那大马大的马场嘛热了，我呢。大马大马西边几度个车的肯定是考古古有啊的呗，是呢，那段地套了呀，那开吧，那鞋穿不得，热了鞋穿不。第二这些肯定用的是呢，你呢修电大马西吧，要么呢修电他这个王的大马西文字这些能给要的。到那大马大马的修电的。其他的修电移民给过了呀，俺就空了呀，现在立在忙不难了呀，那我就送什么的，这样都得去修个车吧，因那当然就送这边兄弟，今就跟刘伯堂走这边，他车到那边说给九百点把银子，真的他这钱给他了呀，因那大马大马的承托了月账，送不着了。车长，我的营地卡的差不多是呢。我的几度给车住几趟，修电塔大王给当接，打几度给车住住不难的，住不车不得，打三不了就修不呢。今就一个住不啦，今就给出不没一家，三个成大的大个几度给车给住住的，干嘛车不住完了？他们的卡都送不了是呢，几对银送不得，几对银些呗，些没的，按照了呀，车就就不贴大个，从扛点呗，粗的，按照了拉着，谢谢那娃的，这样塞不了就修不赢呢，几对个车就就不贴大个，一是今年因为那么当土木。所说的七八点八银章，这些吧的他，我都以为那么当他们所说的这什么，那么都是几个套路，六八点八银章，真的六八说个吞点八银章，但是这就是明天的大哥呗，就这样，他个样子，这就给 tē zhūk jībū tētā gī rāi jū zhū sī nē rē yāng mē nā jīn zhūk dā tē tāng tū lū dī kāntē yī mī kō rā ngā zhū yāng jē dhū bē tō jī lā gā xie mē jū bā lā yāng jē dhū bē tō jī lā gā jīn bē wāng mē nā lā yā yī nā dīndē sōng sōng ā jū zhū lā dū gāb tāng sōng lā dū gāb lā chī tār chō wā dī nāng xīn dīndē jī dhū tē dī tē nāng xīn kōmbā jīk zhōng tō nē njā gā rē sē gī tōndā tī tēmbā rē cī gāng tā gā rāng gā kō tū gā rē mā shī kā rā sā nā ngā zō jīng zhū lā tē bē tē tī gā jīng zhū dāng chī tār tū bē cū gā gō lā yā yī nā kōng gā lē dēn sō sū nā lā yā dū tū tām rē gā bū shirā xie yō mā rē jīng nē nē kā rā sā nā kō tē bō rē nī nē nē nā xiāng gā lē dēn jīg nā lā yā yī nā ngē chī ngā 내든디고了呀呢我的出自于咱他的就就了就当从西北扩展当抓着都对咱们西北咱们人也呃李真什么就拿了呀呢亲啊在就就的过了呀呢我的出自于
2: Penjong Longjin Nianqin Liegong Peke Longjin Ki Longjin Lopchi Lichin Shi. Lichin Di Nang Penjong Lopda Chimu Gigin Chimuwa Cilin Doji Lani. Peke Da Chui Ribie Kola Chidi Nanshi Yubie Sina Yubshu.
1: Di Di Di Tungi Jukzu Shebe Kola Yayi Na Konglaang Song Simba Re Jidu Sede Ne Jeba Tang Duba So Zor Dengi Yue Zang Jidu Yang Lewarwa La Da Shiba Ngantong Ngode Raji Shiba Na Jidu Chegi Tungi Jukzu Kola Yayi Na Suigungi Yewa Jisu Nungxi Ngode Shiba Yi Na Chua Nga Zamshi Ki Cha Ne Yewa Jigri Nga Jang Tirin Deya Da Karsu Na Chua Nga Puti 做切切这些汤我都学着约第一首歌歌有那汤包结巴写吧但肯定进了结巴时的是那第二看了双白几句给切切大给一些几个年因为南张土木所说的结巴点巴点的进了各个月的别的恰下边呢确实你是老不完了 초신이세게초시디카레스나이시르발라초신이시베타자베나키구니디나탐자와레로알라시부소소카레이메샴라시에게이시베튼다데데제자초신이샤람소암누팜창제소이시진네이웨남다투모테다람소 지두기 체티다기 제바때마다보 다다그는신기 두숨니 대밤 마옹삼 단다 제소 시바다보 다다그는신기 두시니 야람 야가 로알라 야람 군남 지탐 데 제소 시바다보 제다 Khotun diirik di tenpe kubla ya yin na nga zo uzangi kek na la ya tang a tang di shuk chenpe to na pechwe chikruwa la. Pe na tuishin ni shar tang, gun tang, ji tang sek tang a tang di shuk chenpe to na pechwe tengri. Kesi jidu ki tang a tang ma imche jidu ki che jabwa yin na ni kongan namba daga ri. Kesi nga zo tang a tang jabwa yin na mitubwa yoma ri. Gyumze karasana tang a tang teyang duiba tang jeba suwa ki ten tenpa ri juba ri. Wadu nga zo tang da lobchong chidu shiba chegi ri a la. Che zang jidu ki dra tang duwa na jidu ki dra jawa tang. Tang da tang duwa na teni